எப்பொழுதும் அவரை அந்த கேருபின்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓய்வின்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு பரிசுத்தமான கர்த்தரை நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பரலோக சிங்காசனத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து எங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார்.

0: பரலோகராஜ்யத்தை பிரவேசித்து நாங்களும் அந்த பரலோகராஜ்யத்துக்குள்ள சென்றதை தரிசித்தவர்களாக நாங்கள் மகிழ்ந்திருக்கலாம்.
1: நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். பிரியமானவர்களே, எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்திலும் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களின் போதும் பிரியமானவர்களே, தேவனுக்காகவே நேரத்தை ஒதுக்கி பிரியமானவர்களே, அவரை இரவும் பகலும் எப்பொழுதுமே ஆராதிக்கிற பிள்ளையில்லாத நம்மளுடைய வாழ்நாளில் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கரண்டு போய் இருக்கிறதானே எங்களுடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் செழிப்படைய செய்ய அவரால் மாத்திரம்தான் முடியும். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனை முன்வைத்து ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆராதனையை செலுத்தி நம்மளுடைய ஆராதனையை பார்த்து பிரியமானவர்களே, பரலோகம் கழிவுறத்தக்கதாக நம்மளுடைய ஆராதனை இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கிருபை.

0: வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமக்கந்தரின் வருடாந்த திருவிழா ஜூலை மாதம் 15 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 30 திகதி நிறைவு பெறவுள்ளது. இலங்கை ஆசிரியர் சேவையில் உள்ளவர்களுக்கான ஆசிரியர் திறன் போட்டி பரீட்சைகளை எதிர்வரும் செப்டம்பர், அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. ஆசிரியர்களின் சேவை நிரந்தரமாக்கல் மற்றும் சம்பள உயர்வுகளுக்காக இந்த பரீட்சைகள் நடத்தப்படுகின்றன. பரீட்சைகள் இடம்பெறுவதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பரீட்சை அனுமதி அட்டைகளை தரவிறக்கம் செய்து கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. புனரமைப்பு பணிகள் காரணமாக கலனிவெளி ரயில் மார்க்கத்தின் கோட்டா வீதி ரயில் கடவை இன்று காலை 9:30 முதல் நாளை காலை 7:30 வரை மூடப்படவுள்ளது. இதனால் புரளி கோட்டா வீதியின் குறித்த ரயில் கடவைக்கு அருகில் போக்குவரத்து தடைபடும் என போலீசார் கூறினர். குறித்த காலப்பகுதியில் வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஈரானின் ரேடார் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. ஹோமோஸ் நீரடி மற்றும் ஓமான் வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து ஈரானால் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. கடல்வழி பாதுகாப்புக்கு ஏற்பட்ட உடனடி அச்சுறுத்தலினால் ஈரானின் அனைத்து ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியதாகவும் அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. ஈரானின் கோலக் மற்றும் கியூசிம் தீவுகளில் அமைந்துள்ள ரேடார் தளங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான எந்தவொரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கும் பயன்படுத்தப்படும் அமெரிக்க தளங்கள் உத்தியோகபூர்வமான இலக்குகளாக கருதப்படுவதாக பிராந்திய நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்த பின்புலத்தில் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்கள் போர் நிறுத்தத்தை மீறும் செயலாக அமைந்துள்ளதாகவும் அமெரிக்க ராணுவம் அறிக்கையின் நூடாக தெரிவித்துள்ளது.
2: வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் போது இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்வதற்கு போதுமான வெளிநாட்டு உள்ளூர் அனுபவம் இல்லாதவர்களுக்கு பணியகத்திலிருந்து பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. வீட்டு பராமரிப்பு உதவியாளர்களுக்கான பயிற்சி 15 வழங்கப்படுகின்றது. இது செயல்முறை பயிற்சியுடன் வழங்கப்படுகின்றது. நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை வேலைகளுக்காக 2 பயிற்சிகள் வழங்கப்படும். அதேவேளை சைப்ரஸில் வீட்டு தாதியர் பணிகளுக்காக வெளிநாடு செல்லும் ஆண் தொழிலாளர் தாதியர் பணியில் 6 மேல் அனுபவம் பெற்றிருந்தால் 2 வீட்டு வேலை அல்லாத பயிற்சிக்கு விண்ணப்பிக்க முடியும்.
3: கனவு மெய்ப்பட கனவு மெய்ப்பட வழங்கியது.
4: குறுக்கு வழியில் செல்லாமல் சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றமடைந்து தவறான பாதையில் செல்லாமல் உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
1: வர்த்தக வாணிப செய்திகள்.
0: இன்று காலை 6 நிலவரப்படி சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலைகளுக்கு அமைய பிரித்தானிய பிரெண்ட் சந்தையில் 1 மசகு எண்ணெயின் விலை 93 அமெரிக்க டாலராகவும் அமெரிக்க சந்தையில் 1 மசகு எண்ணெயின் விலை 91 பதிவாகியுள்ளது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: 2026 மகளிருக்கான 20 உலகக்கிண்ண தொடருக்காக இலங்கை அணியில் பெயரிடப்பட்டிருந்த சஷினி கிம்ஹானி உபாதை காரணமாக நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சேத்தனா விமுக்தி அணியில் இணைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 மகளிருக்கான 20 உலகக்கிண்ண தொடர் எதிர்வரும் 12 திகதி ஆரம்பமாக உள்ளது. தொடரின் முதல் போட்டியில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் பர்மிங்ஹாமில் மோதவுள்ளன. மற்றொரு விளையாட்டு செய்தி. கிராண்ட் மாஸ்டர் ஆர் பிரக்ஞானந்தா நோவே செஸ் பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். 20 கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற நோவே செஸ் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இறுதிப் போட்டியில் ஜெர்மனியின் வின்செட் கேமரை கிளாசிக்கல் முறையில் வீழ்த்தி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தமாக 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பெற்றுக் கொண்டார். செஸ் உலகின் மிகப்பெரிய உயரிய நோர்வே செஸ் கிண்ணத்தை வென்றதன் மூலம் இந்திய செஸ் உலகின் பிரபல வீரரான விஸ்வநாதன் ஆனந்த், உலக சாம்பியன் டி குகேஷ் ஆகியோரால் இதுவரை எட்ட முடியாத வரலாற்று சாதனையை பிரக்ஞானந்தா நிகழ்த்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கேட்டது விளையாட்டு செய்தி. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிவாரண நிதியத்தின் முழுமையான செலவின அறிக்கை விரைவில் பாராளுமன்றத்தில், பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த் தெரிவிப்பு. இன்றும் பல பகுதிகளில் மழை, கடும் காற்று தொடர்பிலும் எச்சரிக்கை. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் யானைக்கால் நோயை பரப்பக்கூடிய ஒட்டுண்ணி குறித்து சுகாதார பிரிவு எச்சரிக்கை. இலங்கை பட்டய ஊடக வல்லுநர் நிறுவனத்தை நிறுவுவதற்கான சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியீடு. ஈரானின் ரேடார் தளங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல். கிராண்ட் மாஸ்டர் ஆர் பிரக்ஞானந்தா நோவே செஸ் பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்த மது பிரதான செய்திகளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுடன். வணக்கம்.
1: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.

0: நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள்.
1: வழங்கியது
0: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.
2: உங்கள் போன் மூலம் நேரடியாக பணம் செலுத்தும் சுதந்திரத்தை அனுபவியுங்கள். பாங்கா கியூஆர் இப்போது உங்கள் டிஜிட்டல்

0: சக்தி வீக்கெண்ட் பிளாக்பஸ்டரோடு இணைந்திருக்கிறீங்க. இப்பொழுது முதல் நீங்க இலக்கு நிகழ்ச்சியை கேட்கலாம். நியூஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து தயாரித்து தொகுத்து வழங்க செல்லசாமி நிலோஷன் இணைந்திருக்கிறார். இணைந்து கொள்வோம் இலக்கு நிகழ்ச்சியோடு. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். இலக்கு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சனிக்கிழமை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நாங்கள் மீண்டும் சந்தித்திருக்கின்றோம். சமூகத்தில் இருக்கக்கூடிய பேசு பொருளாக இருக்கின்ற பல விடயங்கள் தொடர்பிலே இலக்கு நிகழ்ச்சி உங்களோடு பேசும். ஒவ்வொரு வாரமும் நாட்டு நடப்புகள் அதே போன்று சர்வதேச விடயங்கள் தொடர்பாக கூடிய கவனம் செலுத்தி வருகின்ற இலக்கு நிகழ்ச்சி இன்றைய தினம் இன்னும் சமூகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய விடயங்கள் குறித்து பேசுகின்ற நிகழ்ச்சியாக இந்த வாரம் வருவதற்கு தயாராக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் பொருளாதார பிரச்சனை தொடர்பாக அதிகமாக நிகழ்ச்சியில் பேசுகின்றோம். ஒவ்வொருவரும் இந்த பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்கின்ற பொழுது எவ்வாறு அந்த சிக்கல்களை நிவர்த்திக்கலாம் என்று பேசுகின்ற பொழுது இந்த பொருளாதாரத்தினுடைய தாக்கம் சமூகத்திலே வேறு வழிகளிலும் கூட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதிலே பல காரணிகளை நாங்கள் குறிப்பிடலாம். அதில் மிக முக்கியமான ஒரு காரணி தான் இந்த போதைப்பொருள் பாவனை அதிகரித்தது. நாட்டில் வறுமை அதிகரிக்கின்ற பொழுது போதைப்பொருள் பாவனை அதே போன்று கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பது சமூக சீர்கேடுகள் அதிகரிப்பது போன்ற விடயங்கள் வழமையாக வருவது வழக்கம். இதுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பொருளாதார சரிவு வருகின்ற பொழுது ஒவ்வொரு சமூகமாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி சந்தித்த மிக பாரிய சவாலாக இருக்கிறது. அந்த வகையில் தற்போதைய நிலையில் பார்க்கின்ற போது கூட இந்த போதைப்பொருள் என்கின்ற ஒரு விடயம் சமூகத்திலே மிக பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்கள் போதைப்பொருள் என்று சொல்கின்ற பொழுது பல காரணிகள் தொடர்பாக பல சந்தர்ப்பங்களில் பல நிகழ்ச்சிகளில் பேசியிருப்போம். ஆனால் இப்போது பேசுகின்ற விடயம் சற்று மாறாக இருக்க போகிறது, காலத்தின் தேவையாகவும் அமையப் போகிறது. எனவே அதனை அடிப்படையாக கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் நிகழ்ச்சிகளில் இந்த போதைப்பொருளுடைய தாக்கம் பாவனை அதிகரிப்பானது எவ்வளவு தூரம் சமூகத்துக்குள்ளே இருக்கிறது என்பது தொடர்பாக விரிவாக பேசலாம். மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையத்தினுடைய நிகழ்ச்சி அதிகாரி தர்ஷனா செல்லத்துறை எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். நாங்கள் நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற பொழுது முதலே நான் கேட்கின்ற படையும் வழமையாக சொல்லுவார்கள் இந்த போதைப்பொருள் என்று சொல்கின்ற பொழுது சாதாரணமாக மதுபாவனையாக இருக்கலாம் அல்லது இந்த போதைப்பொருள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய சில விடயங்களும் இருக்கிறது. நாங்கள் கண்டறிந்த வகையிலே அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தின் அடிப்படையில் அறிந்த சில போதைப்பொருட்கள் இருந்தாலும் இப்போது எதெல்லாம் போதைப்பொருள் என்று தெரியாத அளவுக்கு மாறிப்போயிருக்கிறது, அதுதான் உண்மை. அப்படி என்றால் இப்போது இந்த சமூகத்துக்குள் போதைப்பொருள் பாவனை எவ்வளவு தூரம் வேரூன்றி இருக்கிறது?
1: ஆம், போதைப்பொருள் என்றால் நீங்கள் கூறியது போல மதிசாரமாக இருக்கலாம் அல்லது புகைப்பொருட்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய போதைப்பொருட்கள் என்று கூறுகின்ற சட்ட ரீதியற்ற போதைப்பொருட்களாகவும் இருக்கலாம். தற்போது எமது நாட்டை பொறுத்தளவில் மதுசார பாவனை சுமார் 43.3% காணப்படுகின்றது ஆண்கள் மத்தியில். அதே போல புகையிலை பாவனை 23.9% காணப்படுகின்றது. எமது நாட்டை பொறுத்தளவில் புகைத்தல் பாவனை கடந்த 10 வருடத்துடன் ஒப்பிடும் பொழுது 14% குறைந்துள்ளது. இருப்பினும் கூட ஏனைய போதைப்பொருட்கள் என்று கூறப்படும் சட்ட ரீதியற்ற போதைப்பொருட்களின் மலர்வு அல்லது அதன் பாவனை அதற்கு இருக்கின்ற கவர்ச்சி ஆங்காங்கே அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இது தொடர்பான கவர்ச்சியும் இது தொடர்பான ஆர்வமும் அதிகரித்து வருகின்றமே எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இந்த மதுசாரத்திற்கு இருக்கின்ற கலாச்சாரம், மதுசார பாவனை ஒரு புறம் இருக்க மதுசார பாவனைக்கு ஒரு கலாச்சாரம் அமைந்து விட்டது. ஆகவே இந்த பாவனை ஒவ்வொரு மனிதனினதும் வாழ்வியலுடன் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு அங்கங்களுடனும் அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களுடனும் இணைந்துள்ளது. ஒரு மனிதனின் வாழ்க்கையை வட்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஒவ்வொரு விடயத்திலும் ஒருவரின் பிறப்பு, அதன் பிறகு ஒவ்வொரு சந்தோஷமான விடயங்கள் அல்லது ஒவ்வொரு துக்கமான விடயங்கள் தொடக்கம் அந்த மனிதனின் இறப்பு வரை மதுசாரம் இணைக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஒரு மனிதனின் வாழ்க்கை வட்டத்துடன் இந்த மதுசாரம் இணைக்கப்பட்டு மகிழ்ச்சி, துக்கம் என அனைத்து விடயங்களுடனும் இது இணைக்கப்பட்டு ஒரு பின்னி பிணைந்த ஒரு விடயமாக மாறிவிட்டது. ஆகவே பாவனை
2: ஜோக்கன்னு கூட சொல்லுவாங்களே, ஏண்டா இவ்வளோ குடிக்கிற அப்படின்னு, ஓ நான் ரொம்ப குடிக்கிறேங்கிறதுக்காக தான் குடிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இப்போ எல்லாருமே அந்த மாதிரி மாறியாச்சு. இன்னொன்று அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க இந்த ஒரு சமூகத்துக்குள்ளே குடிக்கிறவங்க இருப்பாங்க இல்லாட்டி மத பாவனையாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா சமூகத்தில் கொஞ்சம் ஓரம் கட்டப்பட்டவங்களா இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தா அந்த மத பாவனை இல்லா நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாதுன்னு சொல்கிறவங்க தான் ஒளிஞ்சு தெரிய வேண்டிய ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. இப்போ
1: அது யூஸ் பண்ணுறது தான் ட்ரெண்ட் அல்லது ஒரு அதுதான் அந்த சோஷியல் ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. இப்போ குடிக்கிறது அப்செட், ஆனால் அந்த ஒரு சோஷியல் ட்ரிங்க் இருந்திருந்து குடிக்கிறது கொஞ்சமாக குடிக்கிறது ஓகே அப்படின்றது போல ஒரு அமைப்பு, ஒரு சமூக அமைப்பு மதுசார பாவனையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூக அமைப்பு இப்போது உருவாகி உள்ளது. அதனால தான் ஒவ்வொரு வைபவங்கள்லையும் இப்போ திருமண வைபவமாக இருந்தாலும் எந்த ஒரு படித்த சமூகத்திலும் கூட அது இணைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு உருவாகிவிட்டது. அது இல்லாவிட்டால் ஏதோ ஒரு குறைபாடு இருப்பதாகவும் எல்லாரிட மனதிலும் பதிந்து விட்டதாகவே இந்த மதுசாரத்தை திட்டமிட்டு சில நேரங்களில் திட்டமிட்டே எங்களது வாழ்வியலில் எங்களது வாழ்வில் ஒவ்வொரு விடயத்திலும் இணைத்து விட்டார்கள். ஆகவே இதிலிருந்து நாங்கள் பிரிந்து வருவது கஷ்டமாகவே இது நாங்கள் அதிகளவான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இடத்து மாத்திரம்

0: பொழுது இது ஒன்றோடு ஒன்று இணைந்து விட்டது. ஆகவே இளைஞர் என்றால் குடிக்க வேண்டும், சுதந்திரமானவர் என்றால் குடிக்க வேண்டும், நாங்கள் ஒரு கௌரவத்தை காண்பிப்பதற்கு அல்லது நாங்கள் பொஷன்று காட்டுவதற்கு கூட கொஞ்சம் குடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையை வடகிழக்கிலும் உருவாக்கி விட்டார்கள், ஏனைய பிரதேசங்களிலும் உருவாக்கி விட்டார்கள்.
1: இப்போது என்னுடைய பக்கம் பெருந்தோட்ட மக்கள் சிறந்து வாழக்கூடிய பகுதிகள் பக்கம் நாங்கள் போகலாம். இந்த பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே சட்டவிரோத மதுபானங்களுடைய உற்பத்தி அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் சமூக கட்டமைப்பு சார்ந்ததாக ஏதோ ஒரு வழியிலே இந்த போதைப்பொருள் என்பது பெருந்தோட்ட மக்களை பெருந்தோட்ட பகுதிகளை இலக்கு வைத்து கடந்த காலங்களிலே திணிக்கப்பட்டது. இதன் காரணமாக சமூக ரீதியான பல இன்னல்களை முகம் கொடுத்து வந்த சமூகம் ஸ்கூல் காலங்களாக இருக்கலாம் அல்லது கடந்த சில பல வருடங்களாக இந்த போதைப்பொருளை ஒழிப்பதிலே மிக முக்கியமான கவனம் செலுத்தப்பட்டது பெருந்தோட்ட பகுதிகளில். ஆனால் இப்போது மீண்டும் அந்த கலாச்சாரம் தலை தூக்கி இருக்கிறது. சட்டவிரோத மதுவான உற்பத்தி அதிகரித்திருக்கிறது, அதனூடாக அவர்கள் பாதிக்கப்படுகின்ற நிலையும் அதிகரித்திருக்கிறது. அது இப்போது இந்த பொருளாதார சரிவு அல்லது பொருளாதார தாக்கம் கூட அதில் மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விலை குறைந்த மதுபானங்களை கொள்வனவு செய்யக்கூடிய ரீதியில் இந்த சட்டவிரோத மதுபானங்கள் காணப்படுகிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
0: நிச்சயமாக பெருந்தோட்ட பகுதிகளில் தங்களது வருமானத்தின் 1/3 பகுதி மதுசாரத்திற்காக செலவிடப்படுகின்றது என்பது ஆய்வுகளிலிருந்து தெரிய வருகின்றது. ஆகவே இந்த மதுசாரத்தினால் பெருந்தோட்ட பகுதி மக்கள் பெரும் அல்லல் படுகின்றார்கள். பாரியளவான பிரச்சனைகள் அவர்களின் அபிவிருத்திக்கு பிரதான தடையாக இருப்பதும் இந்த மதுசார பாவனை தான். இருப்பினும் நீங்கள் கூறியது போல சட்டவிரோதமான மதுசார பாவனை அல்லது கசிப்பு போன்ற மதுசார பாவனையின் அளவு மிகவும் வீழ்ச்சி அடைந்ததாகத்தான் காணப்படுகின்றது. ஆகவே இந்த மதுசார பாவனை அதாவது மதுசார சாலைகளில் சென்று குடிக்கும் அளவுதான் இப்போதும் காணப்பட்டு வருகின்றது. இதற்கு பல காரணங்கள் காணப்படுகின்றது. ஏனென்றால் பெருந்தோட்ட பகுதிகளில் அதிகளவான சமூக நம்பிக்கைகள், மதுசாரம் அருந்த வேண்டும் அல்லது அருந்தாவிட்டால் எங்களுக்கு உடல் களைப்பு நீங்காது, நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு, நிச்சயமாக அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தொழில் செய்கின்ற ஒரு வர்க்கத்தினர். ஆகவே அந்த வேலை பழுவை நீக்குவதற்காக அல்லது அங்கு நிலவும் குளிர் நிலைமையை போக்குவதற்காக மதுசாரத்தை அருந்த வேண்டும், ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் மதுசாரத்தை அருந்த வேண்டும் என்கின்ற ஒரு சமூக நம்பிக்கை படைத்த ஒரு சமூகமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த சமூக நம்பிக்கையின் காரணமாகவும் அவர்கள் குடித்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையினாலும் இந்த பாவனை இன்னமும் பெருந்தோட்ட மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது. இருப்பினும் கூட நான் இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு செய்கின்றேன். இப்பொழுது இருக்கின்ற சமூகம் இந்த மதுசார பாவனையிலிருந்து மீண்டு வர வேண்டும், நாங்கள் தான் குடிக்கின்றோம், எங்களது பிள்ளைகளையாவது காப்பாற்ற வேண்டும், எங்களது கிராமத்திற்கு எங்களது தோட்டத்திற்கு ஒரு மதுசார சாலையை நாங்கள் வரவிட மாட்டோம், நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் என்கின்ற ஒரு சமூகம் தற்போது உருவாகியுள்ளது. உங்களுக்கு தெரியும் தற்போது அண்மை காலமாக திறக்கப்படுகின்ற அனைத்து மதுசார சாலைகளுக்கும் தங்களது எதிர்ப்பினை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். ஆகவே இது நான் பார்க்கின்ற ஒரு மிக முக்கியமான சிறந்த ஒரு தருணம். பெருந்தோட்ட மக்கள் ஒரு புதிய பாதைக்கு வருகின்றார்கள், இந்த கஷ்டங்களிலிருந்து மீண்டு வருகின்றார்கள் என்பதற்கான ஒரு புதிய திருப்பமாகவே நான் இதை பார்க்கின்றேன்.
1: நாங்கள் இது தொடர்பாக விரைவாக பேசுவோம். இலக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இலக்கு

0: Gialliente.
1: எங்கேயாவது தப்பு நடக்கிறத நீ பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களாதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
2: ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் இன்னும் பலருடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் பிளாஸ்ட்.
1: வேலையை முடிக்க முன்ன விட பெட்டரான ஆள் என் மைண்ட்ல வரல.
2: இந்த வாரம் சக்தி பாக்ஸ் ஆபீஸில் சனிக்கிழமை 2 மணி முதல் 3 மணி வரை எதிர்பாருங்கள்.
3: மறைந்திருக்கும் இசை நட்சத்திரங்களை தேடும் மிகப்பெரிய இசை போட்டி
1: சூப்பர் ஸ்டார்.
3: உங்கள் குரல் உங்கள் திறமை. ஆயிரக்கணக்கான குரல்கள், 100,000 போட்டியாளர்கள், கடுமையான தேர்வுகள். இவற்றை கடந்து இந்த சீசன் 2 யார் எடுத்த கேம்பஸ் சூப்பர் ஸ்டார்? பல்கலைக்கழகங்களில் மறைந்திருக்கும் இசை நட்சத்திரங்களை தேடும் மிகப்பெரிய இசை போட்டி.
4: மொபைல் 1-7 சலுகைகளை டபுளாக தரும் சிறந்த நான் ஸ்டாப் டேட்டா பேக்கேஜ். பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் மற்றும் மெசஞ்சருக்கு நான் ஸ்டாப் டேட்டா. மேலதிகமாக 10 GB எனி டைம் டேட்டா. எந்த ஒரு மனைவிக்கும் அன்லிமிடெட் கால்ஸ் 30 நாட்களுக்கு. இப்போது 1,278 ரூபாயை ரீலோட் செய்யுங்கள்.
2: உலகமெங்கும் சக்தி மயம்